0: भारती एफएम 101.3
1: பாரதி மல்டி
2: மந்தி பலரா
1: பாரத பெட்டி
2: உதுக்கி நாளே
1: காந்தி நகரோ
2: கவரு நெக்கி
1: பலாங்க பாத்ரா
2: பாட்டு
1: ஹாத்தி இப்படு
2: தம்ம
1: சுப்பி பாட்டு

0: காரம் தரும். மரி மண்டாலங்களா
1: இரிவு.
0: ஓஹோ, இது தீபி மீ பாஷலோ
1: மதுரம்.
0: மரி சேது சேது சேது சேது.